0: सुनो 91.7 FM Qatar's favorite radio station.
1: அட்டிலி இட்டிலி பரங்கி தாலி சுத்தும் சுத்தும் சா அச்சன் கொச்சன் கொச்சன் எத்தியம் சுத்தும் சுத்தும் சா அட்டிலி இட்டிலி பரங்கி தாலி சுத்தும் சுத்தும் சா அச்சன் கொச்சன்

0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி brought to you by
1: Hypermarkets, supermarkets, and department stores where the world comes to shop.

0: Chennai beats.
1: Tamil head of the hour.
2: இந்த ஆட்டம் போதுமா குழந்தை?